ஏசுமி ஒப்ப இசரவிழா காயனி சார்ஸ் தோமஸ் சமகு நுவந்திக சேனரத்ன கி பதரச்சனைய போல் பிரணாந்து பியதுமா சங்கீத தட்சணைய ஸ்டான்லி பேரிஸ்.

சாந்த குருசே அடையாளமென் அபசதுரங்கள் அபகலவா தேவா அபகேதவே சுவாமினி.